கொரோனா அல்ல, ஆறுக்கு அல்ல, கலகண்டன மக மண்டன ஜகதே ஜகதேஸ்வர பரமேஸ்வர கலகாரன சர்வோபாரன திருத்தக்கே தரன.

தங்கனமான மலங்கே ஸ்ரீபாத ஸ்ரீ பகவான் கிருபா பேன தியாக ஜஹான நிதான சல்லங்கே வீர அபார படே பரே ஆரப சார் ஹிசார் கி தார் பச்சையா தோர்த தேச மலேந்த மவாசன மாத்தக ஜான கே மான மலையா காடே கடான கே தோடன் ஹார் சோ பாத்தன் ஹி சாக சார் லவையா சாஹிப் ஸ்ரீ சப் கோ சிர நாயக ஜாச்சக அநேக சோ ஏக தவையா தானவ தேவ பனேந்தன சாச்சர் பூத்த